கண்டோ வண்டோ லகரகட்டம் அக்கோ டக்கோ இடிகிடி இடிகோ இடிபாய் விடிபாய் சிக்கி சக்கச்சோ கிளி கிளிமல் சுலு சுலுமல் மகரக ஹுக்கு புக்குரே டுக்கு புக்குரே சகலக விக்கோ சிக்கோ சிலி சிலி சிலிகோ பகடதும் சகடதும் சிக்கி சக்கச்சோ.